எத்திர்ஃபல் மாய்த்தி ஜெக்கோ அப்படின்னு பண்ணாதிமா பண்ணாதிமா ஸ்திர் மாய்த்தகாஸ் மோஜிக்கருவலா ஏ மோஜிக்கருவலா இது பசுமை தலை தான் சாஜும் பேலு ஓஜிக்க பிரியலியம் போன காலாண்டியக்குமா ஆமே ஊசி போய் போனுக்கு மேத்திங் ஊன் மேத்திங் ஊங் பெஸ்கடோர் ஆத்து மோஜிக்க கொனபா பெஸ்கா நியான் டியக்கா மாசிர ஏ மைபீத்த கொரோனாலே மோஜிக்க ரூவா பீத்துக்கா மாலா இன்ட்ரெஸ் அண்ட் தென் மோஜிக்க ஜெலிபரேத் மணியா டபே மைத்தோ கம்பெனியில் பாரு பசுமை தலை தான் கொமெண்ட் தருவேன் மோஜிக்க